0: எமது வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1 மணி ஆகிறது. அன்பாண்ட மொரிஷியஸ் வானொலி நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த புதன்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். எண்ணூற்று 19 கிலோஹெர்ட்ஸ் மத்தியலைகளில் புதன்கிழமை தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள், உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: சரி, இன்றைக்கு புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஆவணி மாதத்தின் இறுதி புதன்கிழமை 30ஆம் நாள். அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம்.

அருளுடன் நலமுடன் வளமுடன் நட்புடன் சிறப்புடன் இனிது வாழ. ஸ்ரீ ரங்க ரங்கநாதனின் பாதம்.

0: ஆம் குரல் மெய்யுணர்தல் ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூ நேச்சர் ஆஃப் திங்ஸ். ஐயத்தை நீங்கி தெரிதார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து பொருள் சந்தேகம் அகற்று தீர்க்கமாக அறிந்தவர்க்கு பூமியிலும் வானம் நெருக்க கொண்டது என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு தட் இஸ் ஹெவன் இஸ் நியர் தன் அர்த் டு தோஸ் மேன் ஆஃப் பியூரிஃபைட் மைண்ட்ஸ் ஹூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டவுட். இந்த குறப்பாக்களை நான் கேட்போமா? பாரத்வாஜா அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள மெய் யுனர்தல், இதனை பிரெஞ்ச் மொழிபெயர்ப்பும் உண்டு. இதோ கேளுங்கள். மெய் உணர்தல்,
1: மெய் உணர்தல்
2: பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானமான விருப்பு.
3: Qui fait prendre l'irréel pour le réel est la cause d'une future naissance sans gloire. Prendre l'irréel pour le réel, c'est croire que le bonheur se trouve dans les choses mondaines, ignorant les choses spirituelles. Chez ceux de qui l'illusion s'est écartée, permettant une vision claire, l'obscurité cède la place au bonheur suprême.

0: Si celui qui a eu la notion du refuge, de l'âme, se conduit de façon à se libérer de ses entraves, celles-ci disparaîtront pour ne plus jamais reparaître. Les naissances cesseront et il atteindra le refuge.
1: Kamam veguli mayakam ivai moondra naamam kedakkedum noi.
0: Si ces trois défauts, le désir, la colère et l'illusion, et leur nom même disparaissent, les maux qu'ils engendrent disparaîtraient aussi.
2: உங்கள் மங்கையருளின் நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் மாசறு பொன்னே வருக திருப்புறமதை எரித்த ஈசனின் பங்கே வருக நம் அன்பு ரோஜா மலரை போல மென்மையானது அதனால் எப்போதும் மலரட்டும்

கவி பேரரசு வைரமுத்து வரிகளில் இசைக்குழு சிற்றா ஜானகி ஆகியோரின் தெய்வீக குரல்களில் இப்பாடலை மங்களகரமாக ஒலிக்கும். இப்பாட்டுக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். தேவர் மகன் படத்து பாடல் இது.

0: மங்கையரே, இது உங்கள் மங்கை அருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: மங்கையரே, மத்திய நேரத்தின் அமைதி உங்களுக்கு புத்துணர்ச்சியும் நாளை மேலும் சிறப்பாக செய்ய ஊக்கத்தையும் அளிக்கும்

இசை புயரகுமான் அவர்களின் கம்பீரமான தாள இசையமைப்பில் பொன்னியின் செல்வன் இரண்டு படத்து பாடல், சங்கர் மாதேவன், கே.எஸ். சித்ரா மற்றும் ஹரிணி ஆகியோரின் சக்தி வாய்ந்த குரல்களில் இப்பாடலை உருவானது.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இக்கால படத்து பாடல்கள் அதாவது 2017 வெளிவந்த சிறந்ததொரு பாடல் காற்று வெளியிடை படத்து பாடலாகும். அழகி காதலின் துடிப்பையும் இளமையும் உற்சாகத்தையும் கொண்டாடும் ஓர் துள்ளலான காதல் மெலோடி பாடலாகும்.

மகளிர் அளவான சாப்பாடு நம் உடலுக்கு நம்மை அளவோது பழக்கம் நம் உறவுக்கு நம்மை

மொரிஷியஸ் வானொலியில் நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி இங்கு யாவும் முடிவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி வணக்கம் நேர்களே.

0: On the hour, every hour.
1: Radio Marches.
2: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
3: அன்பான வானொலி நேயர்களே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நாள் முழுவதும் வேலைகளிலும் பொறுப்புகளிலும் பரபரப்பாக இருந்திருப்பீர்கள். இப்போது வேலை சுமைகளை மனக்கவலைகளையும் சிறிது நேரம் ஒதுக்கிவிட்டு குடும்பத்தினருடன் ஓய்வாக இசையை ரசிக்கும் நேரம் வந்துவிட்டது. இப்போது ஒரு பக்தி பாடலை கேட்போமாக.

முழுவதும் குடும்பத்திற்காக உழைத்த அன்னையர்களுக்கும் தந்தையர்களுக்கும் எமதும் அன்பான மாலை வணக்கம். இப்போது உங்களுக்காகவும் சில நிமிடங்களை ஒதுக்கி அமைதியாக அமர்ந்து இந்த இனிய இசையை ரசித்திடுங்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக.

இது இரவு உணவு தயாரிக்கும் இனிய நேரம். சமையலறையில் சுவையான உணவை அன்போடு தயாரித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பு. உணவில் சுவையும் உறவுகளில் பாசமும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும். இதோ அடுத்த பாடலை கேட்போமா?

முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்களே, வாகனத்தை நிதானமாக செலுத்துங்கள். அவசரத்தை தவிர்த்து பாதுகாப்பாக வீட்டை சென்றடையுங்கள். உங்கள் பயண களைப்பை மறக்க வைக்க அடுத்த இனிய பாடலை கேட்போமாக.

மகளே, இன்றைய வேலை சுமைகளையும் மன அழுத்தத்தையும் இப்போது மறந்து விடுங்கள். முடிந்தவற்றை பற்றி மறந்துவிட்டு முடியாதவற்றை நாளைக்காக விட்டு விடுங்கள். மனதை தளர்த்தி அடுத்த பாடலை கேட்போமாக.

இதோ அடுத்த அழகான பாடல் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.

0: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
1: ரேடியோ மொரிஷஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹை ஆப் சபீ கா.
0: ரேடியோ மொரிஷஸ்
2: 819 கிலோஹெர்ட்ஸ் பர் ஏ ஹை ரேடியோ மொரிஷஸ்.
0: ரேடியோ மொரிஷஸ்
2: ரேடியோ மொரிஷஸ்.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: ரேடியோ மொரிஷஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

0: आपकी खट्टी मीठी यादों में आपके संग एमवीसी रेडियो।
1: माय दिस इज रेडियो वॉइसेस।
2: நமஸ்கார்
3: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
4: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
2: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.

0: MBC Radio, your music companion.
1: This is Radio Marches.
2: 您好
3: ，Assalamualaikum.
4: Kim to Mauritius.
5: Namaskar.
6: ஸ்ரோத்ரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
7: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
8: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का.